அன்பின் ஒளியாய் தோன்றி அன்பு மார்க்கத்தை காட்டி தாயாய் தந்தையாய் குருவாய் அன்பால் வழிநடத்தி நாமமும் ரூபமும் வேறல்ல என்று கலியுக தீர்வாக மோட்சத்தின் வழியாக சாய் அவதாரத்தின் மகிமையும் அழகும் பக்தர்கள் மனதில் அனந்த ஜோதியாய் விளங்க சாய் நாமத்தை பரிசாய் அளித்துள்ளார் சுவாமி. சாய் நாமம் வாழ்க, சத்திய நாமம் வாழ்க என்று சுவாமியின் நாமத்தை என்றுமே மனதில் கொள்வோம்.

சுவாமி, வாழ்வில் எல்லாமே முடிந்து விட்டது என்று எண்ணிய ஒரு கணம், திருவண்ணாமலையின் கோபுர உச்சியிலிருந்து தன் வாழ்வை முடித்துக் கொள்ள அருணகிரிநாதர் குதித்தார். ஆனால் முருகப்பெருமான் அவரை தாங்கி முத்தை தரு என்ற அருள்மொழியை அருளினார். அந்த ஒரு கணம் ஒரு வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒரு ஆன்மாவையே மாற்றியது. சுவாமி, தங்களின் கருணையும் அப்படித்தானே? ஒரு அருள் பார்வை போதும், வீழ்ந்த மனம் எழுகிறது, துவண்ட இதயம் மலர்கிறது, வாழ்க்கையே பக்தியின் பயணமாக மாறுகிறது. அந்த நன்றியுணர்வுடன் அன்று முருகப்பெருமான் அருளிய திருப்புகழை சமர்ப்பிக்கிறோம்.

மெய்ப்பொருள் நாயனார் சோஸ் நான் வயலன்ஸ் ஈவன் வென் இட் காஸ்ட் ஹிம் எவ்ரிதிங். ஹீ ஷோட் தட் அஹிம்சா இஸ் த ஸ்ட்ரென்த் டு ஃபர்கிவ் வென் யூ ஹாவ் த பவர் டு பனிஷ். பை சீயிங் த குட் இன் ஈவன் ஹிஸ் எனமி, ஹீ டர்ன்ட் அ மொமெண்ட் ஆஃப் வயலன்ஸ் இன்டு அ லெஜண்ட் ஆஃப் இட்டர்னல் பீஸ்.

0: சத்தியதர்மம் பிரேமம் சாந்தே குண்ண விஜயூனியாச்சி விடுவ சத்ய தர்ம பிரேம சாந்தே குண்ண தான தர்மாலு சார்க்கத்து சொன்ன சத்ய தர்ம பிரேமம் பதவுல நீரின பரம சத்ய தர்ம பிரேம பௌர சர்வார்த்த சாதக குணமுழு புனாதி ஓடலப்ப இந்த கண்ணனு வெறுதி எருகப்படுத்து சாதுரத்து கூட கண்டுவிடும் சபியுடார
1: விதவுட் ட்ரூத்
0: சத்ய தர்ம பிரேம சாந்து பௌர சர்வார்த்த சாதகத்தை சொன்னார்